துருக்கா இல்லாலு உள்ளாலு பண பேரையே ஆத்துலா பார்த்தேரா ஜோக்குலேன்னு கைத்தாடே மலிங்க செட்டிலாலே தேரையே நீக்கோலோ தாதானே பணப்பினி மகா ஜோக்குல இந்தது செட்டிலா கேன்வேரியே கலத்தேடு தாரேனே மலிங்கா செட்டிக்கு ஆத்துண்டு கேணங்கேவ பணப்பாண்டியே பையாடு தண்டேகு போத்தே.

ஜாலாமுந்தேலேடு ஜித்துண்டா எங்கு பிதை போனக பொடிகே அப்போண்டு பிதாயை போனாக பொடிகெங்க.

பிதாயே ஒய்த்தோனோ பத்துது பண பூண்ட எரியா செலுவேந்து பண பேண்டியே கோனிடு குரலாத்து கலாசேடு லப்பலாத்து பணவு நிக்கு கம்மாத்து திக்குதுண்டாயா ஒன்னொன்னோ துருக்காகு கொரியா நான் செலுவேந்தே செலுவே நான் திகலேகு சந்திரதானே சந்திரதா பாடேது செலுவேனு கிரியரே கஜிதா போகாரே கேனோடுயே தன்னா போடோகோ பரு பூண்ட போகாரே.

செட்டினா கையேட்டு பத்தேர அணுங்கேவோ ஏறு மாலிங்க செட்டிரந்து பண்டேரியே பொடேதி பத்துலா திக்குண்டு செட்டியால அப்ப திக்காந்து பண்டேரியே அப்பேனா ஜூ